ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திஷ்ச மூல்யகஃ மூடபாபவிநிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபிந்தனஃ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷய ஊச்சு அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வதஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயா அதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்டாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி ப்ரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ருஷ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ஷுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்க ரூபினமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயாத்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹ ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நர சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத் யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடி குணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவிருத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதாபுவி பாத்ரேனைவ ப்ரவிருத்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

அதிச்சந்தசாச்சந்தாசேந்திரியங்க்ஷத்ரமிந்த்ரேவயோ ததத்வசுவனேவ சுதேயஸ்யவேதுயஜா.

ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் Bhava to Arunachalam. In the introduction, Kanakamma has written, on the peaceful, solitary and shady slope of Arunachalam, in the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachalam? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஆஞ்சதேபூலயாஞ்சதேபூலயாஹிமனஷ்யாஞ்சதேதக்ஷிணம் பூர்வமாந்தே சவ்யதும் நிபூர்வம் மனஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் விமனஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் விமனஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை வித்ரமஹந்தஸ்ய கனீனிகா பராபதாத்ரிகுபமகச்சத்ததாஞ்சனந்தைக்ககுபமாந்தே சவ்யம் வை சக்ஷர் நேவ பாஜே தத்ததாதி சத்யமேவாலப்யதீக்ஷாமுபைத்யந்தரஹந்தயா.

பவித்திரம் பவித்திரமானம் பாவயதி பாவயதி சத்யாய தேவ அத்தோத்ரயோ வா.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாயை மனச யத்னமஸ்னுதே தீப்ஸாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீப்ஸயாஹி தபஸ.

பசுமாலபந்தவரீஸ்வதேவீ பிராபஸ்தவனவபர்வதவருணப்ரகாதான் மாத்யந்திநபும்சவனகும்சாகமேதான் பித்ருயத்ந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயகும் சவனந்தத்மாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும்சஸ்யதே விஷ்வக்விஷ்யே ஏதத்ரூபம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மா, அதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா.
2: சத்தாரூபம்,
3: சத்தாரூபம் இத்தர்த்தம், சத்தாரூபம்.
2: பிராணாராமம் பிராணஹா சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹா யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே, ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராண சப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே. தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம், சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம. சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அது
2: மன ஆனந்தம், மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம்,
2: மன ஆனந்தம்,
3: மன ஆனந்தம்.
2: மனசியானந்த
3: மனசேவா ஆனந்த இத்துக்கே மனசா இது மனக்கரணக ஆனந்த. மனசி இது மனசி இது வக்தவியம். கதம் ஏவம் பாஷ்யகாரைஹி லிகிதம் இது அத்ர ஏதே லிகந்தி சரீரே சுகம் இது வத உபசாரிகா சப்தம்யா அதிகரணத்து நிர்தேசஹ பாஷ்யே இது உபசாரிகா இது பாஷ்யகாரைஹி உபசாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்தஹ இத்யேவ விவக்ஷா. மனக்கரணகத்துவவிவக்ஷாயாம் ததைவ பவதி. பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்யதே கலு, சரீரே சுகம் ஆத்மன்யேவ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்.
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் ப்ரகிருதிஹி உச்யதே,
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ ப்ரகிருதிஹி உச்யதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹே கதனாய.
2: மனசப்தேனந்திதம்பரப்பிரகிருச்சிதம்பரப்பிரகிரேவ்ய
3: ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.

0: श्रूयते यदेश आकाश आनन्दो न स्यात्
1: सामानाधिकरणेन प्रयोगः अस्ति अयम् आकाशः आनन्दः इति तर्हि आकाशशब्देनापि सः उच्यते आनन्दशब्देनापि उच्यते श्रुतौ यदेष आकाशः आनन्दो न स्यात् इत्यस्ति को ह्येव अन्यात् कः प्राण्यात् यदेष आकाशः आनन्दो न स्यात् मरुवाक्यम् अन्यात् तर्हि अन्यात् अनिति अनिति श्वसिति प्राणिति प्रायेण स एव अर्थः श्वसिति प्राणिति अनिति चेष्टते इत्यर्थेपि अनिति इत्यस्ति अन्यात् कः चेष्टेत कः प्राण्यात् कः प्राणव्यापारं कुर्यात् कः श्वासोच्छ्वासं कुर्यात् इत्युक्ते सर्वं तदधीनमिति यदेष आकाशः आनन्दः न स्यात् आकाशः आनन्दः इति एक एव पदार्थः आकाशात्मकः आनन्दः परमात्मा इति न स्यात् अर्थम् अवदम् परमात्मा यदि न स्यात् तर्हि किं चेष्टयत इत्येवम् अन्तरो गत्वा श्रुते तात्पर्यं परमात्मानुरूपदार्थम् इल्लाद पोनाल् किं एतुमे नडक्कादु सुरदिल्या अन्त अर्थतः श्रुति अवदा तत्र यदेष आकाशः आनन्दः न स्यात् आकाशः आनन्दः न ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார் அதனால ஆகாஷப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபிஹி ஸ்வீகர்த்தும் சக்யதே
0: சாந்தி சமர்த்தம் சிவதாபந்தம்
1: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
0: அமிர்தம் அநாதி
1: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் சிவதா சிவதா இத்துக்கு சாந்தி இது மங்களம் சாந்திரேவ சிவதா சிவத்வம் சிவதா சம்பன்னம் இத்துக்கு சிவத்வ விசிஷ்டம் சிவம் ஜீவன்
2: வியாவர்த்தயது
1: பந்தோத்தரம் முக்தா நித்தியமுக்தோ நான் பந்தம் அப்பிராப்பியவ நித்தியமுக்தா பரமாத்மா முக்தா இத்துக்கே பூர்வம் பத்தா ஆசீத் சிந்தனீயம் பரமாத்ம விஷய முக்தா முக்தா இது சப்தா ஆகச்சதி ஆகச்சதி தரி பரமாத்மா அப்படி பூர்வம் கதாச்சி பத்தா ஆசீத் வா இது ந சிந்தனீயம் நித்தியமுக்தா அநாதி முக்தா அத்த
0: சச்சிதானந்த ரூபம் பரமாகாசஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபானந்தம்
1: பிரம்மா
0: பிரம்ம ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி சித்தம் மன ஆனந்தம் இத்யனேன
1: தத்ர இந்த சிச்சக்தியே மனசுன்னு சொல்றது போல இருக்கு மயாபி நஜ்ஞாயதி திரஷ்டவ்யம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பஷ்யாம அத்ர சச்சிதானந்த ரூப பரமாகாச ரூபம் பிரம்மா சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ரூபம் யத் பிரம்மா தத் பிரம்ம கிங் கரோதி
0: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ மனசா
1: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி மயா உக்தம் பூர்வமே உக்தம்
0: பாஹ்யகரண நிரபேக்ஷ
1: பாஹ்யகரண அபேக்ஷ கிடையாது
2: பாஹ்யகரண அபேக்ஷா நாஸ்தி இத்யுக்தே
1: பாஹ்யகரணானி ந சந்தி ஏவ ந சந்தி அபேக்ஷாபி நாஸ்தி
2: சந்தி சேது ஏவ அபேக்ஷா நாஸ்தி இதி உக்தம்
1: சுக்தே ததா ததா விவக்ஷா நாஸ்தி இதி சிந்தயாமி பரமாத்மனஹ பாஹ்யகரணானி ந ஸ்வீகர்த்தவ்யானி வஸ்துகத்யா ஸ்ருதிரேவ ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இத்யஸ்ய கிஞ்சித் சங்கோசகரணேபி கஷ்டித் அர்த்தா வர்த்தவே கலு நினைக்கிறேன் तरी जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा आनन्दानुभवाय आनन्दानुभवाय जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा परमात्मनोऽपि तथैव स्यात् इति प्रसक्तौ परमात्मनः बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं शक्यते परमात्मनः विषये बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं परमात्मनः एव बाह्यकरणानि अपेक्षन्ते इति नास्ति बाह्यकरणसापेक्षः आनन्दः कुत्रचित् प्रसिद्धः खलु तत् परमात्मनो नास्ति इति वक्तुं शक्यते அப்பிரசக்த பிரதிஷேதோ நாஸ்தி பாஹ்யகரண சாபேக்ஷ ஆனந்தஹ அஸ்மாகம் அஸ்மாகம் வர்த்ததே பிரசித்தா ஜீவானாம் பிரசித்தா சஹ ததா நாஸ்தி பரமாத்மனஹ இதி வக்தும் ஏவம் பிரயோகஹ சம்பவதி
0: இதமேவ ஞாபகம் ப்ரஹ்மபாவம் ஆபன்னானாம் முக்தாத்மனாம் நிரதிசய ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் बाह्यकरणं निरपेक्षं अन्तःकरणं अस्ति इति.
1: मुक्तानामपि अन्तःकरणम् अस्ति इति ஒரு தீர்மானம் இப்ப வந்துருது. முக்தானாமபி அந்தக்கரணம் அஸ்தி, பாஹ்யகரணம் நாஸ்தி. தத்ர கிம் ஞாபகம், கிம் பிரமாணம், இதமேவ பிரமாணம், இதமேவ ஞாபகம். குதஹ பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே. மனோ மத இந்திரியமாக வச்சுக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தற்பராணி அதிகரணி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்திய உச்சதே கிலோ, அதாவது பங்கியர்த்தா உச்சதே, கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம். இதானி கிம் உக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே. தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே. அன்யதா தத் பரமாத்மனா அபி நாபேக்ஷேத. சாதாரணமா எப்படி கேள்வி வரும், ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு, ஸ்வரூபம் தானே. ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இது ஞாயதே. தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே. இது கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா, சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்வி தான் வரும். பரந்து ஸ்ருதிர் வததி மன ஆனந்தம் இது. தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தஹ இது வர்த்ததே. தரிஹி முக்தானாமபி ததைவ இது நிச்சயதும் சக்யதே.
0: அத்த பாஹ்யகரண நிரபேட்சேன சுத்தபோத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்.
1: பிரம்ம நித்ய திருப்தம், நித்ய திருப்தத்துவம் ஏவன் ரூபேண வியாக்கியாதவ்யம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உத்தமம். ததோ கத்வா அயம் விஷயா கஹ ஸ்பஷ்டீகிருத்த இதானிம் பஷ்யதும். ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்யகரண நிரபேட்சேன சுத்தபோத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது. அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே எதுக்கு அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்குன்னு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
1: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவக்கும் எது எது மனஹா இத்துக்தே சிச்சக்தி
1: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேதா சக்தி இது சிச்சக்தி சமவேதா சக்தி
1: சத்யம்.
2: தர்ஹி யதி மனஹ உச்சதே
1: தத் சக்திரேவ மனஹ இது அன்யா அன்யத் கிமபி மனஹ நோக்தம் இதானே. பசந்து பாஹ்ய கரண நிரபேக்ஷண சுத்த போத சக்தி ரூபேண மனசான் போட்டிருக்கு.
2: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷ தர்ஹி ததபி மனஹ சமாயேன வக்தம்
1: சமாய இது நையாயிகானாம் ரீத்யா அஸ்தி ததை வக்தவ்யம் ச நாஸ்தி. முக்தாத்மனாம் ஈஸ்வரஸ்ய ச மனோ விசேஷா அஸ்தி, மனோ விசேஷா அஸ்தி இது வியாக்கியானம். யதா அஸ்மாகம் ரீத்யா யாதிருஷம் மனஹ தாதிருஷம் இது ந சிந்தனீயம் இது கிருத்வா மனோ விசேஷா அஸ்தி இத்யத்ர இது நித்ய திருப்தத்வஸ்ய ஸ்வார்த்த பிரயுக்த சிருஷ்டி வைஷம்ய பிரசக்தி அபாவ ஸ்வார்த்த பிரயுக்த சிருஷ்டி வைஷம்ய பிரசக்தி அபாவ சித்தௌ உபயோகமாக நதஸ்ய கதாபி இது அக்ரேகதம் வியாக்கியானம் அக்ரேகதம். அஸ்து இதம் கிரமேண ஸ்பஷ்டி பவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவ கேதி இதி வக்தவ்யம் தரி
1: ஸ்வகீய சக்தியா. ஸ்வகீய சக்தியா இது உத்தம்.
2: ஸ்வகீய சக்தியா ஆனந்தஸ்ய
1: அனுபவ கிரியதே இதி அந்த மாதிரி வந்துருது. இப்ப தேன நித்திய திருப்தம் இது உச்சதே.
0: நதஸ்ய கதாபி பாக்கிய சம்சாரிக சுகலவாபேக்ஷா பவதி.
1: பாக்கிய சம்சாரிக சுகலவாபேக்ஷா நபவதி இத்யர்த்தஹ. பாஹ்ய சாம்சாரிக சுகலவாபேக்ஷா பரமாத்மா சிருஜதி இத்யுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனாய சிருஜதி இது ந இது. தரி சிருஷ்டியா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி. ஆனந்த ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி. சிருஜதி இத்யுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ.
0: ஸ்வதஸித்த நிரதிசய ஜ்ஞானவத்வம் அநாதிபோதத்வம்.
1: அநாதிபோதத்வம் இத்யஸ்ய அர்த்தம் லிகந்தி. ஸ்வதசித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம். அநாதிபோதத்வம் இது ஏகம் பதம் பிரயுக்தம் கரு
2: தத்ர சட்டே சர்வஜ்ஞத்வம் நித்ய திருப்தத்வம் அநாதிபோதத்வம் ஸ்வதந்திரத்வம்.
1: தத்ர ஏகா சங்கா யுஷ்மாபி கர்த்தவ்யா. பரமாத்மனஹ தர்மாஹ கரு உச்சந்தே. ஏகைகம் தர்மம் யோஜயதும். பரமாத்மா சர்வஜ்ஞஹ தரி சர்வஜ்ஞத்வம் பரமாத்மனி அஸ்தி. தர்க்க சங்கிரஹவத் யோஜயதும்.
2: பரமாத்மா நித்ய திருப்தஹ அநாதிபோதத்வம் அநாதிபோத போதரூபாய
1: அனாதி போதா பரமாத்மனா தர்மா சொல்ல வேண்டியதானே. போதத்துவம் போதத்துல தானே இருக்கு. சர்வஜ்ஞத்வம் அனாதி போதா பரமாத்மனி சர்வஜ்ஞத்வம் அஸ்தி நித்ய திருப்தத்வம் அஸ்தி அனாதி போதா வர்த்ததே தானே சொல்லணும். அனாதி போதத்துவம் ஏன் வார்த்தை போட்டிருக்க? அனாதி போதத்துவம் போதைகள் அஸ்தி இத்தியுக்தே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்.
0: அனாதி போதஃ
2: யஸ்ய
0: யஸ்ய
1: சஹ அநாதி போதஃ தஸ்ய பாவஃ அநாதி போதத்வம் இத்யுக்தே அநாதி போதஃ இதி அர்த்தஃ. புரியுதா? அநாதி போதஃ யஸ்ய சஹ இதி பஹுவ்ரீஹிம் கிருத்வா அநாதி போதஃ பரமாத்மா தஸ்ய பாவஃ
2: அநாதி போதத்வம்
1: இத்யுக்தே அநாதி போதஃ இத்யவ.
0: இது ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் ஞானம் தது அநாதி சித்தமேவ.
1: ஸ்வரூபானந்தானுபவ சாதனம் அந்தஃகரணம் பூர்வோக்த ரீத்யா சிச்சக்தி ரூபம்.
2: சிச்சக்தி
0: அந்தஃகரணம் அதஃ அநாதி
1: ததபி ஏகம் ஞானம் ஞானாத்மக பதார்த்தம் ததேவ ஞானம் இதனி போதோ நம இதனி சாதன பூதாஹ கஷ்டன போதஹ அந்தஃகரணம் ஞானம் தது அநாதி சித்தமேவ. உங்களுக்கு என்ன வரும்னா இந்த தார்க்கிக ரீத்யா பதார்த்தானாம் ஏகஹ பரிச்சயஹ அஸ்மாகம் அஸ்தி. ஞானம் போதஹ ஆனந்தம் எல்லாமே போட்டு ஞானாத்மக போதா ஆனந்தாத்மக என்னமோ வர்றது மாதிரி இருக்கு இல்லையா? பார்க்கலாம்.
0: அதஹ அநாதி போதம் பிரம்ம சம்சார
1: நிரவர்த்தக கிரமேண வேதாந்த பரிச்சயன தாதுஷ பதார்த்தானாம் நிரூபண பிரக்ரியா அவகதும் சக்யதே பஷ்யாம. தேன அநாதி போதம் பிரம்ம
0: சம்சார நிரவர்த்தகஸ்ய ஞானஸ்ய நிவர்த்தகஸ்ய ஞானஸ்ய அநாதி சித்தத்வாத் நித்ய நிவர்த்தி சம்சார நிவர்த்த சம்சார தோஷம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே.
1: பிரம்ம சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது ஸ்ரூயதே. அமிர்தம் இத்யுக்தே கதாபி பந்தோ நாஸ்தி. சாந்தி சமர்த்தம் இத்யுக்தே நித்யா சாந்தி வர்த்ததே சிவத்வம் வர்த்ததே இத்யுக்தம். அனந்தரம் சம்சார தோஷ சூன்யத்வம் உக்தம். ஏதத் சர்வம் கதம் தத்வஜானம் வினா அஸ்மாகம் ஜீவானாம் யதா தத்வஜானம் பவதி ததா ஏவம் பவதி சாந்தி பவதி திருப்திர் பவதி சர்வம் பவதி. तरी பரமாத்மனஹாபி தத்வஜானமஸ்திவா இத்யுக்தே அஸ்தி கதமஸ்தி நித்யம் வர்த்ததே சம்சார நிவர்த்தகஸ்ய ஜ்ஞானஸ்ய அநாதி சித்தத்வாதிதி பரமாத்மனஹா சம்சார நிவர்த்திஹி சர்வதா வர்த்ததே இதி ஓர்சா பரமாத்மனஹா சம்சார நிவர்த்திஹி சர்வதா வர்த்ததே இதி சம்சாரஹா இத்யாயம் பதார்த்தயோ பரமாத்மனஹா சஹ கலு வித்யதே. சம்சார விசிஷ்டக் கலு தரி சம்சாரி இத்யவக்தவ்யம். பரமாத்மா சம்சார விசிஷ்டச்சேத் சம்சாரி இத்யவ இதி ப்ரஶ்னஹ பவதி. சம்சாரி தானே சொல்லணும். தரி சம்சார நிவர்த்த சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இதி பசியந்து அர்த்தம் பசியது
2: சம்சார நிவர்த்தகம்
1: நமா
2: சம்சார நிவர்த்தி
1: அனா அதஹ அநாதி போதம் பிரம்மா பிரம்ம அநாதி போதம் அநாதி போதம் அநாதி போதஹ யஸ்ய தத அநாதி போதம் அநாதியான தத்துவஜானம் அது அநாதியா இருக்கு பிரம்மத்தில் இருக்குன்னு வந்துருத்துவம். இதஞ்ச ஞானம் கீதம் சம்சார நிவர்த்தகம் சம்சார நிவர்த்தகமான ஞானம் அநாதியா இருக்கு. சரி சம்சார லேபா கதாபி ந ஜாதா இது கிருத்வா ஞானஸ்ய அநாதி சித்தத்வா
2: பசந்து
1: நித்ய நிவர்த்த சம்சார
0: தோஷம்
2: சம்சார தோஷம் நித்யம்
1: நிவர்த்தம் கதாபி நாஸ்தி சம்சார தோஷோ நாஸ்தி சம்சாரஹ நாஸ்தி நோக்தம் சம்சார தோஷோ நாஸ்தி. தரி சம்சார நிவர்த்தி இத்தியபி கேனாபிப்ராயேண வக்தவ்யா? சம்சாரஸ்ய நிவர்த்திர்னா சம்சார பிரயுக்தஹ தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே. சம்சார அங்கே இருக்கட்டும். தத்பிரய சம்சாரி இது கதா வியவஹாரஹ சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பஹுத்ர இனி பிரத்யயஹ சம்பந்த விசேஷேணையோ வக்தவ்யா. தனீ இது கஹ உச்சதே தனம் அஸ்ய விக்ரஹஸ்து கதம் விக்ரஹா கதம் வக்தவ்யா? தனம் அஸ்ய அஸ்தி இது தனி அவ்வளதா. தனம் அஸ்ய அஸ்தி இத்யுக்தே கொர்த்தா சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன நா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது வியவஹாரானது சயோகேன. கையில் வச்சுருக்க காஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தஸ்ய அவனுடைய கையில் வருது டெய்லி? பரந்து தஸ்ய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம். தனி இது விவகாரம் நாஸ்தி சகா பிரகாராதிரேண கரிதாச்சி தனிக சாத் தான் இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா. ஏதாவது ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி. அப்போ தனி இது எப்போ விவகாரம்னா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ் வர்த்தது சைவ தனி விவகரியது. அந்த மாதிரி அது சில இடத்துல சஞ்சோகமா இருக்கலாம். மயா சயோக குத்தராபி சயோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நபவதி நோச்சதே ஸ்தல விசேஷேன ஸ்தல விசேஷ அனுசாரேன. அந்த மாதிரி சம்சாரி இது கதா விவகாரம் சம்சாரேன சம்பந்தோ வர்த்ததே இத்தேதாவன் மாத்திரேன சம்சாரி இதுனா தத்பிரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபாதி இத தோஷாஹ பவந்தி சத் சம்சாரி சம்சாரா அஸ்தி தாவதேவ
0: ஸ்வாமி பாவேன
1: ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜ்ஞானம் வர்த்ததே தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வது பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹ லேபஹான் வார்த்தை அது தமிழ் வந்தது சம்சார லேபஹ இத்தஸ்ய ஒற்றதுன்னு சொல்லலாம். இத்துக்கு தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் அது ஒட்டுறதுன்னு அர்த்தம். அது இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான தத்துவ ஜானம் அனாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்தியபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
0: அந்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்.
1: அஸ்து இத ஸ்வாதந்திர விஷயம் அக்ரே உச்சதே.
3: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஃ மூடபாபவிநிர்முக்தோ மூகதோஷவிபஞ்ஜனஃ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஃ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஃ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

மந்திரராஜா சர்வமந்த்ரோத்தமோத்தமஹ முத்ரா புஸ்தக வன்னிநாட விலசத் பாஹும் பிரசன்னானனம் முக்தாஹார விபூஷணம் சசிகலாபாஸ்வத் கபர்தோஜ்வலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வ மாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச: ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே. சூத உவாச: சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஸ் சுத்த சத்வ்ரதீ திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா கிஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாடிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சிலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ சுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத் யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவிருத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரே நைவ ப்ரவிருத்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்ஞே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துரோ தேவமிந்திராமவர்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீதஸ் ஸஹஸ்ரேண ப்ரவர்ததே மித்ராவருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதி ஸ்தோத்ர.

அதிச்சந்தசாச்சந்தாசேந்திரியங்க்ஷத்ரமிந்த்ரேவயோ ததத்வசுவனேவசுதேயஸ்யவேதுயஜா.

ശിവ അരുണാചല അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் Bhava to Arunachalam. In the introduction, Kanahamma has written, on the peaceful, solitary and shady slope of Arunachalam, in the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachalam? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஜாரோத்திரவணோதிகர்வாபியோ வாத்தியமாலபோவாச்சியம் சப்தராணியப்தராணியஸ்மின் தத உபதீயேக்கயுபரியி சீணி சாத்விகராந்தேனாயத்ரீயதனுவாப்னோத்தர்வைரேவாந்தோதிர்ஹுதம்பவதி ஷந்தஸ்யுவாவாஸ்யைதத்யஜ்ஞம் ப்ரதிஷ்டாபயாமகஃ ஸ்வாதாரேண ஹலு வா ஏஷா பங்க்திஃ பாங்க்தோ யஜ்ஞஃ பங்க்திஃ ப்ராயண பங்க்த்யுதயன பங்க்திஃ ப்ராயண மேவாஸ்யயஜ்ஞம் ப்ரயுங்க்த.

ஏஷ்ரேந்திரச்சேந்திரியோனிமாலப்பிரதட்சிணையாத்மானமோ யோனிமேவயஜ்ஞாத்மானமாலபதே சயஜ்ஞே சமர்த்தயதி யஜுஷா கண்டூயதே யஜுஷா ஹி மனுஷ்யா அந்தன்யந்தே வ்யாவ்ருத்யை யஜுஷா கண்டூயதே தஸ்மாத் பிரஜா அபாம்ப விஷ்ணவ பாம்ப விஷ்ணவ பிரஜாத்யுர்யத் யஜுஷா

ஆந்திரிஷத்னிஹோத்ரகும் பூஜதேயதக்னிஷோமியம் பூர்ணமாதேஹவிராசீத்தமக்னிஷோமியம்

ேந்திரியம்பகாஸ்தீயும் சவனந்தீயசவனே விஷ்வகும் ரோபகும் சே விஷ்வக்ஷ்யே தூபம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்மா சத்தா ரூபம்.
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்.
3: சத்தா ரூபம் இத்தர்த்தா சத்தா ரூபம்.
2: பிராணாராமம் பிராணா சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹ யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே. ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராண சப்தேனாபி சிச்சக்தி ரேவ உச்சதே.
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்ற சிந்தனியம். சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம. சிச்சக்தினா வேற ஒரு பதார்த்தம் இல்லை, பிரம்மத்தோட சேர்ந்தது அது.
2: மன ஆனந்தம் மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம்
2: மன ஆனந்தம்
3: மன ஆனந்தம்
2: மன ஏவ
3: அபிஷுத அர்த்தம் வந்து
2: மனசிய ஆனந்தா எஸ்
3: மனசி மனசியேவ
2: மனசி
3: ஏவா இல்லையா
4: மனசி ஆனந்த மனசி ஆனந்தா எஸ்ய
3: ரேவகார அதிகா வர்த்தது மனசி ஆனந்தா
2: மனசி ஆனந்தா எஸ்ய
3: மனசீதி லிஷந்தி சரீரே சுகம் இதுவத உபசாரிக சப்தமியா அதிகரணத்து நிர்தேசா பாஷ்யே இது உபசாரிக இது பாஷ்யகாரை உபசாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்தா இத்யவ விவக்ஷா மனக்கரணகத்வ விவக்ஷாயம் ததைவ பவதி பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு சரீரே சுகம் ஆத்மன்யோ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்
2: அந்த்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதி உச்சதே.
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதி உச்சதே. இப்போ பதத்ரயம் லப்தம். ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தே கதனாய.
4: அத்ர மனஹ இதி ஈஸ்வரஸ்ய அந்தகரணம் இதி
3: ஐவம் சத்யம் ததேவ
4: சக்தி இதி உச்சதே.
3: மனஷப்தேன சா சக் மனஷப்தேன அத்ர சா சக்தி உச்சதே இதி சர்வத்ர ந மனஷப்தேன அத்ர சா சக்தி உச்சதே தாவதே.
2: ததா ஸ்ரூயதே எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்.
3: தத்ராபி ஆனந்த இதி சிதம்பர பிரகிருதி உச்சதே. ஆனந்த சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. ஆகாஷ சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததாச்ச ஸ்ரூயதே எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்.
3: சாமானாதிகரணேன பிரயோக அஸ்தி அயம் ஆகாஷ ஆனந்தஹ இதி. தரி ஆகாஷ சப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்த சப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ சாமானாதி யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி அஸ்தி. கோஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஒரு வாக்கியம். அன்யாத் தெரியும், அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவ அர்த்த ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்யர்த்தேபி அனிதி இது அஸ்தி. அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ ப்ராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் தததீனம் இது. எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்த இது ஏகைவ பதார்த்த ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது ந ஸ்யாத் அர்த்தம். அவ்வளவுதான், பரமாத்மா இது ந ஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியவும் அந்த லோகத்துல ஸ்ருதேஸ் தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாது போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்திர எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்தான்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால ஆகாஷ சப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபி ஸ்வீகர்த்தும் சக்கியதே.
2: சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்
3: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
2: அமிர்தம் அநாதி
3: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் శివతా, శివత ఇత్యుక్తే శాంతిః ఇతి మంగళం. శాంతిరేవ శివత, శివత్వం. శివతా సంపన్నం ఇత్యుక్తే శివత్వ విశిష్టం, శివం ఇత్యర్థ. అమృతం,
2: అమృతం అనాదిముక్తం.
3: అమృతం అనాదిముక్తం కార్త అనాదిముక్త సదా ముక్త నిత్యముక్త ఇత్యుక్తే జీవాన్ వ్యావర్తయతు
4: సోపి
3: ముక్తో భవిష్యతి.
4: భవిష్యతి పరంతు అనుగ్రహ
3: అనుగ్రహవశాత్ ఇదానీ
4: ప్రాప్తః ఇతి వక్తవ్యం. అత్ర తు ముక్తిస్తున ప్రాప్యతే స్వతః వరదు.
3: బంధోత్తరం ముక్తః నిత్యముక్తోన. బంధం అప్రాప్యైవ నిత్యముక్తః. పరమాత్మా ముక్తః ఇత్యుక్తే పూర్వం బద్ధః ఆసీత్ న చింతనీయం. పరమాత్మ విషయ ముక్తః ముక్తః ఇతి శబ్దః ఆగచ్చతి ఆగచ్చతి. తర్హి పరమాత్మా అపి పూర్వం కదాచిత్ బద్ధః ఆసీత్ వా ఇతి న చింతనీయం. నిత్యముక్తః.

0: ಇದು ನ ಚಿಂತನೀಯ ಕೃತ್ವ ಮನೋವಿಶೇಷ ಅಸ್ತಿ ಇತ್ಯತ್ರ ಇದು ನಿತ್ಯತೃಪ್ತತ್ವಸ್ಯ ಸ್ವಾರ್ಥ ಪ್ರಯುಕ್ತ ಸೃಷ್ಟಿ ವೈಷಮ್ಯ ಪ್ರಸಕ್ತ್ಯಭಾವ ಸ್ವಾರ್ಥ ಪ್ರಯುಕ್ತ ಸೃಷ್ಟಿ ವೈಷಮ್ಯ ಪ್ರಸಕ್ತ್ಯಭಾವ ಸಿದ್ಧೌ ಉಪಯೋಗಮಾಹ ನತಸ್ಯ ಕದಾಪಿ ಇತಿ ಅಗ್ರೇಗತಂ ವ್ಯಾಖ್ಯಾನಂ ಅಗ್ರೇಗತಂ ಅಸ್ತು ಇದಂ ಕ್ರಮೇಣ ಸ್ಪಷ್ಟೀಭವತಿ
1: ಸ್ವೇನೈವ ಸ್ವಸ್ಯ ಅನುಭವಃ ಕ್ರಿಯತೆ ಇತಿ ವಕ್ತವ್ಯಂ ತರ್ಹಿ
0: ಸ್ವಕೀಯ ಶಕ್ತಿಯ ಸ್ವಕೀಯ ಶಕ್ತಿಯ ಇತ್ಯುಕ್ತಂ
1: ಸ್ವಕೀಯ ಶಕ್ತಿಯ ಆನಂದಸ್ಯ
0: ಅನುಭವ ಕ್ರಿಯತೆ ಇತಿ ಅನ್ನಮಾರಿ ವದಂತವ್ಯಂ ತೇನ ನಿತ್ಯತೃಪ್ತಂ ಇತಿ ಉಚ್ಯತೆ
2: ನತಸ್ಯ ಕದಾಪಿ ವಾಕ್ಯ ಸಂಸಾರಿಕ ಸುಖಲವಾಪೇಕ್ಷಾ ಭವತಿ
0: ಬಾಹ್ಯ ಸಾಂಸಾರಿಕ ಸುಖಲವಾಪೇಕ್ಷಾ ನ ಭವತಿ ಇತ್ಯರ್ಥಃ ಬಾಹ್ಯ ಸಾಂಸಾರಿಕ ಸುಖಲವಾಪೇಕ್ಷಾ ಪರಮಾತ್ಮ ಸೃಜತಿ ಇತ್ಯುಕ್ತೆ ಏದೋ ಒಂದು ಸುಖಂ ಕಡಕಿರದಕಾಹ ಸ್ವಸ್ಯ ಪ್ರಯೋಜನ ಪ್ರಯೋಜನಾಯ ಸೃಜತಿ ಇತಿ ನ ಇತಿ ತರಿ ಸೃಷ್ಟ್ಯಾ ಕಿಂಚಿತ್ ಕೃತ್ವಾ ತತ್ರ ಪ್ರಪಂಚಂ ಸೃಷ್ಟ್ವಾ ಆನಂದಂ ಅನುಭವತಿ ಇತಿ ನಾಸ್ತಿ ಆನಂದಾನುಭವಾಯ ಅನ್ಯಾಪೇಕ್ಷಾ ನಾಸ್ತಿ ಸೃಜತಿ ಇತ್ಯುಕ್ತೆ ತಸ್ಯ ತತ್ ಕೃತ್ಯಂ ವರ್ತದೆ ತಾವದೇವ
2: ಸ್ವತಃಸಿದ್ಧ ನಿರತಿಶಯ ಜ್ಞಾನವತ್ವಂ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ
0: ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಇತ್ಯಸ್ಯ ಅರ್ಥಂ ಲಿಖಂತಿ ಸ್ವತಃಸಿದ್ಧ ನಿರತಿಶಯ ಜ್ಞಾನವತ್ವಂ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಇತಿ ಏಕಂ ಪದಂ ಪ್ರಯುಕ್ತಂ ಖಲು
1: ಏವಂ ತತ್ರ ಅಸತ್ಯ ಸರ್ವಜ್ಞತ್ವಂ ನಿತ್ಯತೃಪ್ತತ್ವಂ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಸ್ವತಂತ್ರತ್ವಂ
0: ತತ್ರ ಏಕಾ ಶಂಕಾ ಯುಷ್ಮಾಭಿಃ ಕರ್ತವ್ಯ ಪರಮಾತ್ಮನಃ ಧರ್ಮಾಃ ಖಲು ಉಚ್ಯಂತೆ ಏಕೈಕಂ ಧರ್ಮಂ ಯೋಜಯತು ಪರಮಾತ್ಮ ಸರ್ವಜ್ಞಃ ತರ್ಹಿ ಸರ್ವಜ್ಞತ್ವಂ ಪರಮಾತ್ಮನಿ ಅಸ್ತಿ ತರ್ಕ ಸಂಗ್ರಹವತ್ ಯೋಜಯತು
1: ಪರಮಾತ್ಮ ನಿತ್ಯತೃಪ್ತಃ ತರ್ಹಿ ನಿತ್ಯತೃಪ್ತತ್ವಂ ಬ್ರಹ್ಮಣಿ
0: ವರ್ತತೆ
1: ಏವಮೇವ ಅನಾದಿ ಅನಾದಿ ಬೋಧತ್ವಂ ಅನಾದಿ ಬೋಧಃ ಬೋಧರೂಪಃ
0: ಅನಾದಿ ಬೋಧಃ ಪರಮಾತ್ಮನಃ ಧರ್ಮಃ ಸೊಲ್ಲ ವೇಂಡಿದಾನ ಬೋಧತ್ವಂ ಬೋಧತೃತಾನೆ ಇರ್ಕ ಪಶ್ಯಂತು ಸರ್ವಜ್ಞತ್ವಂ ಅನಾದಿಬೋಧ ಪರಮಾತ್ಮನಿ ಸರ್ವಜ್ಞತ್ವಮಸ್ತಿ ನಿತ್ಯತೃಪ್ತತ್ವಮಸ್ತಿ ಅನಾದಿಬೋಧ ವರ್ತದೆ ತಾನೆ ಸೊಲ್ಲ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಏನ್ ವಾರ್ಥ ಕೊಡ್ರಿಕ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಬೋಧೆ ಖಲು ಅಸ್ತಿ ಇತ್ಯುಕ್ತೆ ತತ್ರ ವಿಗ್ರಹ ಕರ್ತವ್ಯ ಸಹ ಅನಾದಿಬೋಧ ತಸ್ಯ ಭಾವ ಅನಾದಿಬೋಧತ್ವಂ ಇತ್ಯುಕ್ತೆ ಅನಾದಿಬೋಧ ಇತಿ ಅರ್ಥ ಪ್ರಿಯತ ಅನಾದಿ ಬೋಧ ಯಸ್ಯ ಸಹ ಇತಿ ಬಹುವ್ರೀಹಿಂ ಕೃತ್ವಾ ಅನಾದಿಬೋಧ ಪರಮಾತ್ಮ ತಸ್ಯ ಭಾವ ಇತ್ಯುಕ್ತೆ ಅನಾದಿಬೋಧ ಇತ್ಯೇವ
2: ಯತ್ ಸ್ವರೂಪಾನಂದ ಅನುಭವ ಸಾಧನಂ ಅಂತಃಕರಣಂ ಜ್ಞಾನಂ ತದ್ ಅನಾದಿ ಸಿದ್ಧಮೇವ
0: ಸ್ವರೂಪಾನಂದ ಅನುಭವ ಸಾಧನಂ ಅಂತಃಕರಣಂ ಪೂರ್ವೋಕ್ತ ರೀತಿಯ ಚಿಚ್ಛಕ್ತಿ ರೂಪಂ
1: ಚಿಚ್ಛಕ್ತಿ
2: ಅಂತಃ ಅನಾದಿ
0: ತದಪಿ ಏಕಂ ಜ್ಞಾನಂ ಜ್ಞಾನಾತ್ಮಕ ಪದಾರ್ಥ ತದೇವ ಜ್ಞಾನಂ ಇದಾನಿ ಬೋಧೋ ನಮ ಇದಾನಿ ಸಾಧನಭೂತ ಕಶ್ಚನ ಬೋಧ ಅಂತಃಕರಣಂ ಜ್ಞಾನಂ ತದ ಅನಾದಿ ಸಿದ್ಧಮೇವ ಉಗಳಿಗೆ ಏನೋ ವರುನಾ ಇಂದ ತಾರ್ಕಿಕ ರೀತಿಯ ಪದಾರ್ಥಾನಾಂ ಏಕಃ ಪರಿಚಯ ಅಸ್ಮಾಕಂ ಅಸ್ತಿ ಜ್ಞಾನಂ ಬೋಧ ಆನಂದ ಎಲ್ಲಾಮೇ ಓಟ ಜ್ಞಾನಾತ್ಮಕ ಬೋಧ ಆನಂದಾತ್ಮಕ ಏನೋ ವರದ ಮಾರಿ ಇರ್ಕ ಇಲ್ಲ ಪಾಕಲಾಂ
2: ಅತಃ ಅನಾದಿ ಬೋಧಂ ಬ್ರಹ್ಮ ಸಂಸಾರ
0: ನಿರವರ್ತಕ ಕ್ರಮೇಣ ವೇದಾಂತ ಪರಿಚಯನ ದಾಶ ಪದಾರ್ಥಾನಾಂ ನಿರೂಪಣ ಪ್ರಕ್ರಿಯೆ ಅವಗಂತುಂ ಶಕ್ಯತೆ ಪಶ್ಯಾಮ ತೇನ ಅನಾದಿ ಬೋಧಂ ಬ್ರಹ್ಮ
2: ಸಂಸಾರ ನಿರವರ್ತಕಸ್ಯ ಜ್ಞಾನಸ್ಯ ನಿವರ್ತಕಸ್ಯ ಜ್ಞಾನಸ್ಯ ಅನಾದಿ ಸಿದ್ಧತ್ವಾತ್ ನಿತ್ಯ ನಿವೃತ್ತಿ ಸಂಸಾರ ನಿವೃತ್ತ ಸಂಸಾರ ದೋಷಂ ಶಾಂತಿ ಸಮೃದ್ಧಂ ಅಮೃತಂ ಇತಿ ಶ್ರೂಯತೆ
0: ಬ್ರಹ್ಮ ಶಾಂತಿ ಸಮೃದ್ಧಂ ಅಮೃತಂ ಇತಿ ಶ್ರೂಯತೆ ಅಮೃತಂ ಇತ್ಯುಕ್ತೆ ಕದಾಪಿ ಬಂಧೋ ನಾಸ್ತಿ ಶಾಂತಿ ಸಮೃದ್ಧಂ ಇತ್ಯುಕ್ತೆ ನಿತ್ಯ ಶಾಂತಿ ವರ್ತದೆ ಶಿವತ್ವಂ ವರ್ತದೆ ಇತ್ಯುಕ್ತಂ ಅನಂತರಂ ಸಂಸಾರ ದೋಷ ಶೂನ್ಯತ್ವಂ ಉಕ್ತಂ ಏತತ್ ಸರ್ವಂ ಕಥಂ ತತ್ವಜ್ಞಾನಂ ವಿನಾ ಅಸ್ಮಾಕಂ ಜೀವಾನಾಂ ಯದಾ ತತ್ವಜ್ಞಾನಂ ಭವತಿ ತದಾ ಏವಂ ಭವತಿ ಶಾಂತಿ ಭವತಿ ತೃಪ್ತಿರ್ ಭವತಿ ಸರ್ವಂ ಭವತಿ ತರ್ಹಿ ಪರಮಾತ್ಮನಃ ಅಪಿ ತತ್ವಜ್ಞಾನಂ ಅಸ್ತಿ ವಾ ಇತ್ಯುಕ್ತೆ ಅಸ್ತಿ ಕಥಮಸ್ತಿ ನಿತ್ಯಂ ವರ್ತದೆ ಸಂಸಾರ ನಿವರ್ತಕಸ್ಯ ಜ್ಞಾನಸ್ಯ ಅನಾದಿ ಸಿದ್ಧತ್ವಾದಿತಿ ಪರಮಾತ್ಮನಃ ಸಂಸಾರ ನಿವೃತ್ತಿ ಸರ್ವದಾ ವರ್ತದೆ ಇತಿ ಓರ್ಥ ಪರಮಾತ್ಮನಃ ಸಂಸಾರ ನಿವೃತ್ತಿ ಸರ್ವದಾ ವರ್ತದೆ ಇತಿ ಸಂಸಾರ ಇತ್ಯಾಯಂ ಪದಾರ್ಥೆಯು ಪರಮಾತ್ಮನ ಸಹ ಖಲು ವಿದ್ಯತೆ ಸಂಸಾರ ವಿಶಿಷ್ಟ ಖಲು ತರಿ ಸಂಸಾರಿ ಇತಿ ವಕ್ತವ್ಯಂ ಪರಮಾತ್ಮ ಸಂಸಾರಿ ಅಂತ ಸೊಲ್ಲಕೂಡದಾ ಸುಲ್ಲಿ ಅಹಮೇ ಏನ ಸಂಸಾರ ವಿಶಿಷ್ಟಶ್ಚೇತ್ ಸಂಸಾರಿ ಇತ್ಯೇವ ಇತಿ ಪ್ರಶ್ನಃ ಭವತಿ ಸಂಸಾರಿ ಅಂತಾನೆ ಸೊಲ್ಲ ತರ್ಹಿ ಸಂಸಾರ ನಿವೃತ್ತ ಸಂಸಾರ ನಿವೃತ್ತಿ ಸರ್ವದಾ ವರ್ತದೆ ಇದೆ ಪಶ್ಯಂತು ಅರ್ಥಂ ಪಶ್ಯತು
1: ಸಂಸಾರ ನಿವೃತ್ತಕಂ
0: ನನ
1: ಸಂಸಾರ ನಿವೃತ್ತಿ ಸಂಸಾರ
0: ಅನಾ अतः अनादिबोधम ब्रह्म अनादिबोधम अनादिबोधम अनादि ही बोध तत् अनादिबोधम அனாதியான தத்துவஞானம் அது அனாதியா இருக்கு பிரம்மத்தில் இருக்குன்னு வந்துருது. இதஞ்ச ஞானம் கீதம் சம்சார நிவர்த்தகம், சம்சார நிவர்த்தகமான ஞானம் அனாதியா இருக்கு. சரி, சம்சார லேபா கதாபி ந ஜாதா இது கிருத்வா ஞானஸ்ய அனாதி சித்தத்வா பட்டந்து நித்ய நிவர்த்த சம்சார தோஷம். சம்சார தோஷம்
1: நித்யம் நிவர்த்த
0: நிவத்தம் கதாபி நாஸ்தி. சம்சார தோஷோ நாஸ்தி, சம்சாரஹ நாஸ்தி இது நோக்தம். சம்சார தோஷோ நாஸ்தி, தரி சம்சார நிவர்த்தி இத்யபி கேனாபிப்ராயேண வர்த்தவ்யா. சம்சார தோஷ நிவர்த்திர்னா சம்சார பிரயுக்த தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே. சம்சாரம் அங்கே இருக்கட்டும், தத்பிரய சம்சாரி இது கதா வியவஹார சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பகுத்ர இனி பிரத்யேக சம்பந்த விசேஷேணையோ வக்தவ்யா. தனி இது கா உச்சதே தனம் அஸ்ய விக்ரஹஸ்து கதம் விக்ரஹ கதம் வக்தவ்யா தனம் அஸ்ய அஸ்தி இது தனி அவ்வளதா. தனம் அஸ்ய அஸ்தி இத்துக்தே குர்தா சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன நா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது வியவஹாரானது சயோகேன. கையில் வச்சுருக்க கேஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி, பரந்து தசிய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம்.
1: சஹ தனிகா இதி பதிரணவ
0: தனி இதி வியவஹாரோ நாஸ்தி சஹ பிரகாரந்திரண கரிதாஜி தனிக சாத்தான்யத இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா. இது ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி. அப்ப தனி இது எப்போ வியவஹாரம்னா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ்ய வர்த்ததே சைவ தனி இது வியவஹரியதே. அந்த மாதிரி
1: தண்டி
0: அது சில இடத்துல சஞ்சோகமா இருக்கலாம். மைய சயோக குத்தராபி சயோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நபவதி நோச்சதே ஸ்தல விசேஷேண ஸ்தல விசேஷ அனுசாரேண. அந்த மாதிரி சம்சாரி இது கதா வியவஹாரம் சம்சாரேண சம்பந்தோ வர்த்ததே இத்யேதாவன் மாத்திரேண சம்சாரி இது நா. தத்பிரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபா இத தோஷாஹ பவந்தி சேத் சம்சாரி சம்சாரா அஸ்தி தாவதேவ.
2: ஸ்வாமி பாவேன ஸ்வஸ்வாமி பாவேன
0: ஸ்வஸ்வாமி பாவேன இத்யபி நா ஏன சம்பந்தேன இது இப்படி வருமோ அந்த தேன சம்பந்தேன சம்சாரா அஸ்தி சே சம்சாரி இது. தரி பரமாத்மனி சம்சார சம்பந்தா அஸ்தி தஸ்ய சரீரமேவ சம்சாரா அஸ்து நாம ததாபி பரமாத்மா சம்சாரி இது நாஸ்தி. குதஹ ஸ்வஸ்வரூபம் புரிஞ்சின்றிருக்க ஸ்வஸ்வரூப ஞானம் வினா யதா சம்சார சம்பந்தோ பவதி அப்பதான் இதெல்லாம் வரும், அதனுடைய எஃபெக்ட் வரும் இல்லைன்னா வராது. ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜானம் வர்த்ததே தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வத் பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது. சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹ லேபஹான் வார்த்தை அது தமிழ் வந்து சம்சார லேபஹ இத்தஸ்ய ஒற்றதை சொல்லலாம். இத்துக்கே தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதி சேத் அது ஒற்றதுன்னு அர்த்தம். அது இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான தத்துவஜானம் அனாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்யபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
2: அந்யப்ரேஷ்யதா கார்பண்யரஹிதத்வேன ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்.
0: அஸ்து இதே ஸ்வாதந்த்ரிய விஷய அக்ரே உச்சதே.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.